வெல்கம் இன் சார் லைஃப் டெடிக்கேஷன் ப்ரோக்ராம் பிளீமி டூ நம்பர் ஹெமி 2620 2620 ஹெமி நம்பர் ஓ யூ சவ் கோல் இன் இக்காம் லோங் ஹெம் ஓ யூ சவ் டெக்ஸ்ட் இன் டூ இக்காம் லோங் நம்பர் ஓ ஹெமி 7763 8 5 0 7 7 6 3 8 5 0 ஹெமி நம்பர் ஓ யூ சவ் டெக்ஸ்ட் இன் இக்காம் லோங் ஹெம் Make sure time see you ting ting blue call in come credit hemi full up good you know one them seven by you to give him a dedication blue yet and phone call hemi end and make sure to stand up on place reception hemi clear plong you miss have harem good one him now dedication or request plong you long this lunch hour and you make him volume blue radio hemi cut down or you go stand up long well radio plong bamba hemi not got any feedback time see you stop calling come so nice lunch out there all get the listeners mighty stop tuning in lo all get the island blimi long torpa province sanma province malampa province penama province and all get the lo sheva province no more imilong tafia province all get the islands throughout long country and if you stop tuning to outside long country imi stop inside long dedication program so feel free please have a call anytime custom 1:30 or you have a text in come long get the numbers where me been just up telemotic am you your listeners but you to go ahead look us him to cut to first call up him to long line finish pay me la call line but you to go ahead to listen on nice long number plus our team for our brothers long start him of dedication program please me to long this lunch hour